கும்பஞ்சாயர் அதை ஒன்று பிந்தால் தம்மை கும்பஞ்சாயரை நல்ல பேர் கும்பஞ்சாரை